வாசி இன்னும் தவணை தன்னை முகம் பதி உப்பு நகாமி உக்கு சொல்லுங்க உப்பு நகாமி அங்கே ஊற்று தில்லி தவணை உக்கு சசி நிலோனே மக்கு சசி உக்கு நிலோனே ஓ இம்மும் தவம் அங்கும் பிசி நிலோக்கு ஆயோக்கிட்டு தவாசுக்கு ஆமாங்க மட்டும் மாகும் நோங்க